0: மாலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் மார்னிங் சவாரி
1: brought to you by சொர்ண வில கூடுமோ என்ன ஆசங்க வேண்டாம். வெறும் 25% அட்வான்ஸ் நல்கி நீங்களுடைய சொர்ண வில லாக் செய்யாம். உடன் தனி விசிட் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் ஷோரூம்
2: இன் அசோசியேஷன் வித்
1: தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் மிகச்ச சாய்ஸ் பீமா தேர்ட் பார்ட்டி லைபிலிட்டி கால் 800-786 வாட்ஸ்அப் 740-50555 or visit bima.com.qa
3: and Lulu hypermarkets supermarkets and department stores where the world comes to shop.

0: மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் மார்னிங் சவாரி brought to you by
1: Hypermarkets, supermarkets, and department stores where the world comes to shop.